தொந்தரகிறது கதா கரிசம் தரகிறதா பரணி தரகிறதை தகதிரி மகக பப மட பப பரி மத பப பரமணி.

நேரம் 5:31:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து பக்த பிரகலாதா படத்திற்காக பி. சுசீலா குழுவினர் பாடியுள்ள பாடல்.

ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து சுவாமி ஐயப்பன் படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு 100.1 MHz பண்பலையில் ஒலிக்கவிருப்பது தேனிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி. தொடக்கமாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்.

நேரம் 6:29. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனிசை நிகழ்ச்சியில் அடுத்து பி. சுசீலா பாடியுள்ள பாடல்.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கம் அளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், யோகா உலகம் முழுவதும் மறக்க முடியாத கொண்டாட்டங்களுடன் கூடிய நாளாக அமைந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இதை உலகளாவிய நிகழ்வாக மாற்றிய மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். நல்வாழ்வு மற்றும் ஆரோக்கியத்தை நோக்கிய முயற்சியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மக்களை யோகா ஒருங்கிணைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். யோகாவை அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மக்கள் மேற்கொள்ள இந்த தினம் மேலும் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவால் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவிப்பதாகவும் காயமடைந்தோர் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இதனிடையே திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இச்சம்பவம் அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களுக்கு உயரிய சிகிச்சைகளை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு ராஜீவ் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா ஆகியோர் விபத்து நிகழ்ந்த தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்டனர். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், தொழிலாளர் நலன் தொடர்பான விதிகள் மீறப்பட்டதா என்பது குறித்து துறை ரீதியான விசாரணை நடைபெறுவதாகவும் அந்த தொழிற்சாலையை மூட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அனைத்து மாநிலங்களின் முன்னேற்றமும் அவசியமானது என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். தெலங்கானா மற்றும் மேற்குவங்க மாநிலங்கள் உருவான தினத்தை ஒட்டி ஆளுநர் மாளிகையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். மாநிலங்களுக்கிடையே கலாச்சார பரிமாற்றம் நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் என்று அவர் கூறினார். பல்வேறு இந்திய மொழிகளை கற்றுக்கொள்வது தேசிய ஒருங்கிணைப்பையும் கலாச்சார புரிதலையும் மேம்படுத்தும் என்று திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் குறிப்பிட்டார். அரசு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உணவின் அளவையும் அதிகரிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பள்ளி ஒன்றில் காலை உணவு திட்டத்தில் ஏற்பட்ட குளறுபடிகள் அதிர்ச்சியையும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இதுபோன்ற நிலை ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்று திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகம் மூலமாகவே மருந்துகள் மற்றும் உபகரணங்கள் கொள்முதல் செய்யப்படுவதாக கூறினார். எம்ஆர்ஐ இயந்திரங்கள் ஐரோப்பிய தரநிலைகள் மற்றும் அமெரிக்க தரநிலைகள் அடிப்படையிலேயே

0: படுவதாக தெரிவித்தார். இது தொடர்பாக வெளியான தகவல்கள் தவறானவை என்றும் மருத்துவத்துறையில் எந்த முறைகேடும் நடைபெறாது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். திறந்தவெளி நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கியுள்ள நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தஞ்சாவூர் மாவட்டத்தில் திறந்தவெளி நெல் சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த 100,000-க்கும் அதிகமான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணானதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டியுள்ளார். நெல் மூட்டைகளை உரிய நேரத்தில் அரவைக்கு அனுப்பி வைப்பதில் ஏற்பட்ட தாமதமே இதற்கு காரணம் என்று திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு உரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரம்மகுமாரிகள் அமைப்பின் 90வது ஆண்டு விழா சென்னையில் நேற்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 90வது ஆண்டை குறிக்கும் வகையில் 90 முக்கிய பிரமுகர்கள் ஒரே நேரத்தில் குத்துவிளக்கை ஏற்றினர். இதில் பிரம்மகுமாரிகள் அமைப்பைச் சேர்ந்த மகளிர் மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது தொடர்பான உறுதிமொழி ஏற்பு நிகழ்வும் இதில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் பொருத்தமான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, கோயம்புத்தூர் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் நேற்று மிதமான மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த வந்த நிலையில் திடீரென பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னஸ்தலம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட நமச்சிவாயபுரம், தொட்டியம், கனியாமூர், பைத்தந்துறை, எளியத்தூர், கடத்தூர், தெஞ்ஞானத்தம் ஆகிய சுமார் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை கொட்டி தீர்த்தது. இந்த மழையானது விவசாய பயிர்களுக்கான நிலக்கடலை, கரும்பு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு உகந்த மழையாக இருப்பதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் என் முருகேசன்.
0: எத்தியோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அந்நாட்டு பிரதமர் திரு அபி அகமது தலைமையிலான ஆளும் முன்னேற்ற கட்சி அறுதி பெரும்பான்மையை தக்கவைத்துள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு மத்திய பிரதேச மாநிலம் குனோ தேசிய பூங்காவில் சிறுத்தைகள் பராமரிப்பு பகுதியை பார்வையிட்டார். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் புதிய கட்டிடத்திற்கு புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அடிக்கல் நாட்டுகிறார். இந்திய கடற்படையின் போர்க்கப்பலான INS தர்காஷ் கடல்சார் ஒத்துழைப்பு பயணத்தின் ஒரு பகுதியாக நேற்று மொரீஷியஸில் உள்ள போர்ட் லூயிஸுக்கு சென்றடைந்தது. NCC சார்பில் நாடு முழுவதும் நடைபெற்ற யோகா தின நிகழ்வுகளில் 830,000 பேர் பங்கேற்றதாக தேசிய மாணவர் படை தெரிவித்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே இரு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 20 பேர் காயமடைந்தனர். வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பார்வையாளர்களுக்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள வசதிகள் குறித்து மாநில அமைச்சர்கள் திரு ரஞ்சித்குமார் மற்றும் திரு சரத்குமார் ஆய்வு மேற்கொண்டனர். ஓமன் நாட்டின் கப்பலில் பணியில் இருந்தபோது உயிரிழந்த மாலுமி நிஷாந்தின் மனைவிக்கு தமிழக அரசின் இளநிலை உதவியாளர் பணிக்கான பணி நியமன ஆணையை மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தூத்துக்குடியில் வழங்கினார். சென்னை அடையாறு முகத்வாரத்தில் தூர்வாரும் பணிகள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டிருந்த 16 விளம்பர பலகைகள் கடந்த 2 நாட்களில் அகற்றப்பட்டு 210,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உலக இசை தினத்தை முன்னிட்டு சென்னை மாநகராட்சி சார்பில் பாண்டி பஜாரில் 15 மணி நேரம் நடைபெற்ற தொடர் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்ற இசை கலைஞர்களை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் பாராட்டினார். விளையாட்டுச் செய்திகள். ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா நெதர்லாந்தை வென்றது. ரேட்டர்டோமில் நடைபெற்ற இப்போட்டியில் 3-2 என்ற கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றது. லண்டனில் நாளை நடைபெறவுள்ள போட்டியில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா இந்தியாவை வென்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற இப்போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினம் உலகளாவிய கொண்டாட்டமாக மாறியது ஊக்கமளிப்பதாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே தனியார் தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா கசிவால் அப்பகுதி மக்கள் மேலும் பாதிக்காத வகையில் உரிய முன்னெச்சரிக்கை

0: நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதில் தரநிலைகள் முழுமையாக பின்பற்றப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் நெதர்லாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி சம்பிரதி வார்த்தாக ஸ்ரூயந்தாம் பிரவாச்சிகா சாதனா சர்மா. அத வார்த்தாக பிரதானமந்திரி நரேந்திர மோடி அவதத் யத் ஆதுனிகே விஸ்வஸ்மின் சாமுத்ரிக சக்தி ராஷ்ட்ரஸ்ய சாமரிக பிரபாவஸ்ய பிரமுகா ஆதார அஸ்தி. கோலகாத்தாயாம் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஜலபோத ஸ்தாத்ரே தேன ஸ்வதேச நிர்மிதாக த்ரயஹ நௌ சைனிக பூதாக INS துனாகிரி, INS சன்ஷோதக, INS அக்ரயஷ்ட பாரதிய நௌ சேனாயை சமர்ப்பிதாக.
2: INS விக்ராந்த் से लेकर आज तक की यात्रा केवल नए युद्ध पोतों की यात्रा नहीं है, यह भारत की बढ़ती आत्मनिर्भरता की यात्रा भी है. இன்கா நிர்மாண பாரத் மே ஹுவா ஹை, இன்கி டிசைன் பாரத் மே தயார் ஹுயி ஹை, இன்கே நிர்மாண மே பாரதிய உத்யோகோ கி பிரதிபா லகி ஹை, ஆர் யஹி நயே பாரத் கி சப்சே படி தாகத் ஹை.
1: தீன உக்தம் யத் ஏதேஷாம் போதானாம் நிர்மாணே த்விஷதாதிகாஹ சூக்ஷ்ம லகு மத்யமோத்யமாஹ யோகதானம் அகர்வன். பிரதானமந்திரி நரேந்திர மோடி சாம்பிரதிக வர்ஷஸ்ய அந்தாராஷ்ட்ரிய யோக திவசஸ்ய வைஷ்விக உத்சவ ரூபேண ஆயோஜனார்த்தம் விஸ்வஸ்ய ஜனான் பிரதி கிருதஜதாம் வியக்தவான். தேன உக்தம் யத் யோகா விபின்னேஷு தேசேஷு சமாஜேஷு ச ஸ்திதான் ஜனான் ஸ்வாஸ்திய கல்யாணயோ சமான லக்ஷ்யே சஞ்யோஜயதி. பிரதானமந்திரி ஏதத் விஸ்வஸ்ய கிருதே பிரேரணாதாயகம் அஸ்தி இதி அவதத். ராஷ்டிரபதி திரௌபதி முர்முஹு குனோ ராஷ்ட்ரிய உத்யானஸ்ய பிரமணம் கரிஷ்யதி. ராஷ்டிரபதி திரௌபதி முர்முஹு மத்தியப்பிரதேசிய குனோ நேஷனல் பார்க் இத்தியஸ்ய ராஷ்ட்ரிய உத்யானஸ்ய பிரமணம் கரிஷ்யதி. சா ப்ரொஜெக்ட் சீதா இதி யோஜனாயாஹ பிரகதிஹி சமீக்ஷாம் கரிஷ்யதி ததா ச வ்யாக்ரபாலகைஹி வன கர்மச்சாரிபிஹி ஸ்தானிய ஜனைஷ்ச ஸஹ சம்வாதம் கரிஷ்யதி. அதிகாரிணாம் அனுசாரேண பாரதே சம்ப்ரதி 500+ வ்யாக்ரஹ சந்தி தீஷு அதிகாம்சத குனோ ராஷ்ட்ரிய உத்யானே வசந்தி. பாரதம் அத்தியாரபிய நவதில்லியாம் பிரிக்ஸ் ராஷ்டிராணாம் ராஷ்ட்ரிய சுரக்ஷா பராமர்ஷ தாத்ரிணாம் த்விதிவசிய சம்மேலனசிய ஆயோஜனம் கருதி அஸ்ய அத்யக்ஷதாம் அஜீத் டோபால கரிஷ்யதி. நீட் யுஜி 26+ புனர் பரீட்சா சுத்ரிட சுரக்ஷா வியவஸ்தாயாம் சுசம்பன்னா. ராஷ்ட்ரிய பரீட்சா அபிகரணசிய அனுசாரேண தேசே விதேசே ச ஸ்திதேஷு 44+5000 பரீட்சா கேந்திரேஷு லக்ஷஷ அபியர்த்தினா சஹபாகினா அபவன். திவ்யாங்க அபியர்த்திபிஹி சஹ சர்வேஷாம் பரீட்சார்த்தீனாம் சுவிதார்த்தாஹ விசேஷ வியவஸ்தாஹ அபி கிருதாஹ. केंद्रीय माध्यमिक शिक्षा बोर्ड इत्यनेन द्वादश श्रेण्याः उत्तर पुस्तिका सत्यापनस्य पुनर्मूल्यांकनस्य च परिणामः क्रमशः प्रकाशितः. मण्डलेन प्राप्तेषु उक्तं यत् प्राप्तेषु आवेदनपत्रेषु 87%+ प्रतिशतं परिणामः घोषिताः सन्ति. अवशिष्ट परिणामः अपि शीघ्रमेव चरणबद्धरीत्या प्रकाश्यन्ते. छात्राः स्व आवेदनस्य स्थितिं டிஜிலாக்கர் பட்டலே பரீட்சித்தும் சக்னுவந்தி. மண்டலேன நிஷ்பக்ஷதாம் சுத்ததாம் ச சுனிஷ்சித்ய சர்வாஹ பிரக்ரியாஹ சாவதானதயா சம்பன்னாஹ இத்யுக்தம். சாத்ராஹ மித்யா பிரச்சாரேஷு சாமாஜிக மாத்யமேஷு பிரசாரித்தான் அப்ரமாணித் சந்தேஷான் ச ந விஸ்வசந்து இதி கேவலம் CBSE இத்யஸ்ய ஆதிகாரிக சூச்சனாஹ ஏவ அனுசரந்து இதி பராமர்ஷ தத்தஹ. தமிழ்நாடு ராஜ்யசிய பேரியா பாலம் க்ஷேத்ரே ஸ்திதாயாம் சமுத்ரி காத்ய நிர்யாத் சமவாயே அமோனியா வாயுஹு ஸ்ரவண கடனாயாம் 7 மிருதாஹ. 77 ஷ்ரமிகாஷ்ச பிரபாவிதாஹ ஜாதாஹ. கடனாஸ்தலே உத்தார சிகித்சா காரியாணி நிரந்தரம் பிரச்சலந்தி. ராஷ்ட்ரிய ஆபத் மோசன பலசிய

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. 100.1 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் பீப்பிள்ஸ் பத்மா அண்ட் ஆகாஷ்வாணி. இன்று காலை 10:30 பங்கேற்கிறார் டாக்டர் சந்திரமௌலி கடமனுகு அவர்கள். 10:45 பங்கேற்கிறார் டாக்டர் புத்ரி டாட்டி அவர்கள். முற்பகல் 11:10 பங்கேற்கிறார் ரபிலால் டுடு அவர்கள். பகல் 12:10 பங்கேற்கிறார் எஸ் கே எம் மயிலநாதன் அவர்கள். மாலை 6:10 பங்கேற்கிறார் அசோக்குமார் ஹல்தார் அவர்கள். இரவு 7:25 பங்கேற்கிறார் ஸ்ரீ மோகன் நகர் அவர்கள். 8:10 பங்கேற்கிறார் டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன் அவர்கள். 8:30 பங்கேற்கிறார் வீழிநாதன் காமகோடி அவர்கள். இனி மற்றைய நிகழ்ச்சிகள். காலை 7:25 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல், 8:30 திரைகானம், 9:00 அரங்கிசை காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு, வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஈரோடு கே எஸ் நாகராஜன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவை இரண்டும் டெல்லி அஞ்சல். 10:30 மல்லை பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி. நண்பகல் 12:00 12:20 திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசை மலர், பூர்ண பிரஜ்ஞராவ் அவர்களின் பாட்டு, ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா செய்தி தொகுப்பு, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை, என் விஜயலட்சுமி அவர்களின் பாட்டு, வி எல் குமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. இரவு 7:10 இளைய பாரதம், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்களின் படையெடுப்பு, உரை வழங்குபவர் ஜி எம் காயத்ரி தேவி. 7:50 செய்தி கதம்பம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், இவைய நான்கும் டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், இரவு 11:10 திரைகானம். இதுவரை எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள்.
2: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்,
3: தமிழ்நாட்டில் உளுந்து பச்சை பயிறு இந்த பயிர்கள் வந்து அதிகமா பயிரிடும். ஆனா அது ரெண்டுலயும் உற்பத்தி திறன் கம்மியா இருக்கு நம்மளுக்கு, ஏன்னா பயன்பாடு வந்து அதிகமா இருக்கு. அதுக்கு மகசூல் திறனை கூட்டணும். அதாவது நிலத்தை நம்ம தேர்வு பண்றதுல இருந்தே உங்களுடைய கவனத்தை வந்து கரெக்டா செஞ்சீங்கன்னா எல்லாமே சரியா வரும். விதைகள் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாம பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கணும், அப்ப நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும்.
2: பயறு வகை பயிர்களும் அவற்றின் முக்கியத்துவமும் குறித்து திருர் நெல்லாராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்கள் கூறும் கருத்துக்கள், தொடர்ந்து வேளாண் செய்திகள் ஆகியன இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.

இந்நிகழ்ச்சி மதியளை 720 கிலோஹர்ட்ஸில் ஒலிபரப்பாகும். நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து தெலுங்கிலும் அதனைத் தொடர்ந்து தமிழிலும் செய்திகள்.

0: దేశాల మధ్య ఉన్నత స్థాయి ప్రత్యక్ష చర్చలు ప్రారంభమయ్యాయి. ఈ నెల 27వ తేదీ వరకు అసోం, మేఘాలయ రాష్ట్రాల్లో అతి భారీ వర్షాలు కురుస్తాయని భారత వాతావరణ శాఖ హెచ్చరించింది. ఆకాశవాణి వార్తలు ఇంతటితో సమాప్తం. తిరిగి మధ్యాహ్నం 12:30 జాతీయ వార్తలు వింటారు.
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் உள்ள ராணி துர்காவதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், எந்த ஒரு தனிநபர் அல்லது சமூகத்தின் வளர்ச்சிக்கும் கல்வியே மிகச்சிறந்த வழியாகும் என்று குறிப்பிட்டார். கல்வியையும் திறமையையும் தனிப்பட்ட வெற்றிக்காக மட்டுமல்லாமல் சமூகத்தின் நலனுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று மாணவர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். பழங்குடியின சமூகத்தின் கல்வி வளர்ச்சி மிகவும் முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். பழங்குடியின இளைஞர்கள் நவீன வளர்ச்சியில் பங்களிப்பதற்கான வாய்ப்புகளை நாம் கூட்டாக உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். பழங்குடியின சமூகத்தின் பாரம்பரிய திறன்கள் மற்றும் அறிவு பரப்பப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மாணவர்களுக்கு கல்வி வழங்குவதை தாண்டி உயர்கல்வி நிறுவனங்கள் புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சிக்கான முக்கிய மையங்களாகவும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்திய கலாச்சாரம், மரபுகள், இந்திய மொழிகள் ஆகியவை மீது மாணவர்களிடையே பெருமித உணர்வை ஏற்படுத்துவதும் உயர்கல்வி நிறுவனங்களின் பணியாக அமைய வேண்டும் என்று திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் இந்த உச்சிமாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவின் உத்திசார் வளர்ச்சி, பொருளாதார உறுதித்தன்மை, தொழில்நுட்ப முன்னேற்றங்கள், நாட்டின் வலிமை ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவான விவாதங்கள் நடைபெறும். தேசமே முதன்மையானது என்ற கொள்கையின் அடிப்படையாக கொண்டு நடைபெறும் இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர்கள், மாநிலங்களின் முதலமைச்சர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், தொழில்துறை பிரதிநிதிகள், கண்டுபிடிப்பாளர்கள், கலாச்சாரம் மற்றும் திரைத்துறையினர் பங்கேற்கின்றனர். சுயசார்பு, உலகளாவிய வர்த்தகம், புத்தாக்கச் சூழல், பாதுகாப்புத்துறை உற்பத்தி, நிலையான வளர்ச்சி, கலாச்சாரம் போன்ற கருப்பொருட்கள் குறித்தும் இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்படும். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஜெய்ப்பூரில் உள்ள கதிபுரா ரயில் நிலையத்திலிருந்து ஜெய்ப்பூர் தர்பங்கா இடையிலான அம்ருத் பாரத் விரைவு ரயிலை அம்மாநில முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மாவுடன் இணைந்து அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர், ராஜஸ்தானின் சிகார் மாவட்டத்தில் உள்ள சுந்தர்புராவில் புதிய ரயில் நிலையம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார். ஜெய்ப்பூரில் அமைக்கப்பட்டுள்ள ரயில் பராமரிப்பு முனையம் ரயில்வே உள்கட்டமைப்பை கணிசமாக வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்தார். சுமார் 450 ரயில்களை பராமரிக்கும் திறன் கொண்ட இந்த முனையம் ரயில்களின் இயக்கத்திறனை அதிகரிப்பதோடு பயணிகள் சேவைகளையும் மேம்படுத்தும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா, பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தலைமையின் கீழ் ரயில்வே துறை குறிப்பிடத்தக்க மாற்றத்தை சந்தித்து வருவதாக கூறினார். ரயில்வே கட்டமைப்பின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் நடவடிக்கைகளால் ராஜஸ்தானில் வர்த்தகம், சுற்றுலா, கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு ஆகியவை மேம்பட்டுள்ளதாக திரு பஜன்லால் சர்மா தெரிவித்தார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் மறுதேர்வு நாடு முழுவதும் நேற்று சுமூகமாக நடைபெற்றதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு நகரங்களில் அமைக்கப்பட்டிருந்த 5,440 மையங்களில் சுமார் 20 லட்சம் பேர் இந்த தேர்வை எழுதியதாக சமூக வலைதளத்தில் அந்த முகமை கூறியுள்ளது. உள்துறை அமைச்சகம், சுகாதார அமைச்சகம், ரயில்வே அமைச்சகம், கல்வி அமைச்சகம், அஞ்சல் துறை, விமானப்படை

0: உள்ளிட்டவற்றின் கூட்டு முயற்சிகளால் தேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டதாகவும் மாநில அரசுகளும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதாகவும் அந்த முகமை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இந்த மறுதேர்வு நடத்துவதில் 700,000 அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அர்ப்பணிப்புடன் செயல்பட்டதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடந்த 2 ஆண்டுகளில் மேற்கொண்ட சாதனைகள் குறித்து அனைத்து துறைகளின் சார்பிலும் அறிக்கை வெளியிடப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். அமராவதியில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய அவர் இதனை தெரிவித்தார். மின்சாரத்துறை தொடர்பான முதல் அறிக்கை இன்று வெளியிடப்பட உள்ளதாக அவர் கூறினார். அரசின் நலத்திட்டங்கள், வளர்ச்சி தொடர்பான முன்முயற்சிகள் ஆகியவற்றை இந்த அறிக்கைகள் வெளிப்படுத்தும் என்று திரு சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்திற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமை வகிக்க உள்ளார். இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். இன்றைய உலகம் எதிர்கொள்ளும் புதிய வகையிலான பாதுகாப்பு சவால்கள் என்ற கருப்பொருளில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. பாதுகாப்பு சவால்களின் தன்மை குறித்தும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் புதிய தொழில்நுட்பங்களின் பங்கு குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை நடத்தப்படும். பயங்கரவாத எதிர்ப்பு தொடர்பாகவும் நவீன தொழில்நுட்ப பயன்பாட்டில் பாதுகாப்பை அதிகரிப்பது தொடர்பாகவும் பிரிக்ஸ் கூட்டு பணிக்குழு கூட்டங்களில் எட்டப்பட்ட முடிவுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படும். மகாராஷ்டிராவில் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. இது தொடர்பாக மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில துணை முதலமைச்சர் திரு ஏக்நாத் ஷிண்டே, விவசாயிகள், பெண்கள் என அனைத்து தரப்பினரின் நலனிலும் மாநில அரசு அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சிகள் அறிவித்திருப்பது துரதிருஷ்டவசமானது என்று அவர் கூறினார். அவை புறக்கணிப்பை கைவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க வேண்டும் என்று திரு ஏக்நாத் ஷிண்டே கேட்டுக் கொண்டார். மேற்குவங்க சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. மாநிலத்தில் பிஜேபி அரசு பொறுப்பேற்ற பிறகு நடப்பு நிதியாண்டுக்கான முழுமையான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளது. மாநில நிதியமைச்சர் திரு ஸ்வபன்தாஸ் குப்தா தாக்கல் செய்ய உள்ள பட்ஜெட்டில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மும்பை சர்வதேச திரைப்பட விழா நேற்று மாலை நிறைவடைந்தது. 7 நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவின் நிறைவு நிகழ்ச்சியில் மகாராஷ்டிரா ஆளுநர் திரு ஜிஷ்ணுதேவ் வர்மா, தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கூடுதல் செயலாளர் திரு பிரபாத் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்கள் பல்வேறு நாடுகளிலும் சிறப்பாக நடைபெற்றன. இஸ்ரேலில் டெல் அவிவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் 500-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று யோகா பயிற்சி மேற்கொண்டனர். ஜெருசலம், திமோனோ, அஷ்தோத் உள்ளிட்ட இஸ்ரேலின் பல்வேறு நகரங்களிலும் யோகா தின நிகழ்வுகள் நடைபெற்றன. நேபாளத்தின் காட்மாண்டு உள்ளிட்ட 11 நகரங்களில் இந்திய தூதரகம் சார்பில் யோகா நிகழ்வுகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதில் 13,000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் சில இடங்களில் 27 வரை மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரா, பீகார், கேரளா, கோவா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிஷா, தெலங்கானா ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. ஹிமாச்சல பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகள் மற்றும் வடக்கு உள் கர்நாடகம் ஆகிய பகுதிகளில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஈரான் உடனான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வன்ஸ் கூறியுள்ளார். சுவிட்சர்லாந்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேலும்

0: முன்னேற்றம் ஏற்படும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாணவர்களிடையே ஆக்கப்பூர்வமான சிந்தனை, அறிவியல் மனப்பான்மை மற்றும் தொழில் முனைவு உணர்வை வளர்ப்பதில் உயர்கல்வி நிறுவனங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் வளர்ச்சி தொடர்பாக புதுதில்லியில் இன்று நடைபெறும் உச்சிமாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உரையாற்றவுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகளும் சேவைகளும் முன்னெப்போதும் இல்லாத வகையில் மேம்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் சில இடங்களில் அடுத்த சில நாட்களுக்கு அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி 100.1 MHz FM கோல்டில் இப்போது ரசிக்கலாம் ஏ ஆர் ரஹ்மான் தீ பாடிய பாடலை காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து.

91.1 MHz FM கோல்டில் 9 மணி வரை உங்களை மகிழ்விக்க வருவது திரைக்கானம். முதலில் தொடரி திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள் ஹரிச்சரன், வந்தனா ஸ்ரீனிவாசன்.

1.3 MHz எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் பீப்புள்ஸ் பத்மா அண்ட் ஆகாஷ்வாணி இன்று காலை 10:30 பங்கேற்கிறார் டாக்டர் சந்திரமௌலி கடமனுகு அவர்கள். 10:45 பங்கேற்கிறார் டாக்டர் புத்ரி டாட்டி அவர்கள். முற்பகல் 11:10 பங்கேற்கிறார் ரபிலால் டுடு அவர்கள். பகல் 12:10 பங்கேற்கிறார் எஸ் கே எம் மயிலானந்தன் அவர்கள். மாலை 6:10 பங்கேற்கிறார் அசோக்குமார் ஹல்தார் அவர்கள். 7:25 பங்கேற்கிறார் ஸ்ரீ மோகன் நகர் அவர்கள். 8:10 பங்கேற்கிறார் டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன் அவர்கள். 8:30 பங்கேற்கிறார் வீழிநாதன் காமகோடி அவர்கள். நேர்கள் ரசித்துக் கொண்டிருந்த திரைக்கானத்தில் இனி விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்திற்காக ஒலிக்கும் குரல்கள். தேவன் ஏகாம்பரம், சின்மயி.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் July 31st.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து சங்கீதா ராஜேஸ்வரன் குரலில் ஒலிப்பது வேலாயுதம் திரைப்பட பாடல். பாடல் ஒலிக்கும் நேரம் 8:51:45.

0: நேயர்கள் கேட்டு ரசித்தது 100.1 MHz FM கோல்டு வழங்கிய திரைகானம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், ஈரோடு கே எஸ் நாகராஜன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். ஐயனே நடனமாடிய பொற்பாத என்ற முத்துதாண்ட

நேரம் இப்பொழுது 9:17:25. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஈரோடு கே எஸ் நாகராஜன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். நிகழ்ச்சியிலடுத்து சரவண பவகுகனே என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் மத்தியமாவதி, ஆதி தாளம்.

நிகழ்ச்சி நிறைவாக பெற்ற தாயும் என்ற விருத்தம் அதனை தொடர்ந்து எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி என்று தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல் ராகம் அமிர்தவர்ஷினி ஆதி தாளம்.

அரங்கிசையில் இதுவரை காயத்ரி வெங்கட்ராகவன் அவர்களின் பாட்டு கேட்டோம். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஈரோடு கே எஸ் நாகராஜன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங்.

பீப்பிள்ஸ் பத்மா அண்ட் ஆகாஷ்வாணி டாக்டர் சந்திரமௌலி கடமணுகு அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். நேரம் 10:46. பீப்பிள்ஸ் பத்மா அண்ட் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சியில் பங்கேற்பவர் ரபிலால் டுடு அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி, நேரம் 12 மணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: வாழ்க்கைக்கு வழிகாட்டும் குரல் அமுதம் கேட்கலாம்.

0: அன்று
1: பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத செயலை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது. குறள் எண் 871 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
0: பகை என்னும் பண்பில் அதனை ஒருவன் நகையேயும் வேண்டற்பாற்று அன்று.
1: பகை என்று சொல்லப்படும் பண்பு இல்லாத செயலை ஒருவன் விளையாட்டுக்கு கூட விரும்பக்கூடாது. குறள் எண் 871 அதிகாரம் பகை திறம் தெரிதல்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். நேர்கள் இணைந்திருக்கும் 100.1 MHz FM கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. பீப்பிள்ஸ் பத்மா அன் ஆகாஷ்வாணி இன்று பகல் 12:10 பங்கேற்கிறார் SAM மயிலானந்தன் அவர்கள். மாலை 6:10 பங்கேற்கிறார் அசோக்குமார் ஹல்தார் அவர்கள். இரவு 7:25 பங்கேற்கிறார் ஸ்ரீ மோகன் நகர் அவர்கள். 8:10 பங்கேற்கிறார்

டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசன் அவர்கள். இரவு 8:30 பங்கேற்கிறார் வீழிநாதன் காமகோடி அவர்கள். இனி மற்ற நிகழ்ச்சிகள். பன்னிரண்டு 20 திரைகானம், 12:50 மெல்லிசை, பிற்பகல் 1:10 இசைமலர். பூர்ண பிரஜராவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி. கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். இரண்டு 2:30 திரைகானம், 3:00 மதுரம் மதுரம் ஈ சமயம், மாலை 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கர் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, இவை மூன்றும் டெல்லி அஞ்சல். 5:00 அரங்கிசை, என் விஜயலட்சுமி.

அஞ்சல். 5 மணிக்கு அரங்கிசை, என் விஜயலட்சுமி அவர்களின் பாட்டு, வி எல் குமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். 6:30 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 இளைய பாரதம். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்களின் படையெடுப்பு, உரை வழங்குபவர் GM காயத்ரி தேவி. 7:50 செய்தி கதம்பம். 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ். இவை 4 டெல்லி அஞ்சல். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:10 திரைகானம். இதுவரை FM கோல்டில் இனி ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். இனி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக காலத்தால் அலையா காவிய பாடல்களை சுமந்து வரும் திரைகானம். முதலில் வீர திருமகன் திரைப்படத்திற்காக PB ஸ்ரீனிவாஸ், PB சுஷீலா பாடியுள்ள பாடல்.

ஆகாஷ்வாணி, நேரம் 12:09. பீப்பிள்ஸ் பத்மா அண்ட் ஆகாஷ்வாணி, SKM மயிலானந்தன் அவர்கள் பங்குபெறும் நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

பீப்பிள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி எஸ் கே எம் மயிலானந்தன் அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டோம். இனி தொடர்வது திரைகானம். திரைகானத்தில் தொடர்ந்து பாத காணிக்கை திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், ஜே பி சந்திரபாபு, பி சுஷீலா, எல் ஆர் ஈஸ்வரி பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.

0: శుభ్మన్ గిల్ కెప్టెన్సీలో, శ్రేయస్ అయ్యర్ వైస్ కెప్టెన్గా ఈ జట్టులో విరాట్ కోహ్లీ, జస్ప్రీత్ బుమ్రా వంటి సీనియర్ ఆటగాళ్లు తిరిగి జట్టులోకొచ్చారు. వీరితో పాటుగా రోహిత్ శర్మ, కేఎల్ రాహుల్, ఇషాన్ కిషన్, వాషింగ్టన్ సుందర్, అక్షర్ పటేల్, నితీష్ కుమార్ రెడ్డి, కుల్దీప్ యాదవ్, ప్రసిద్ధ్ కృష్ణ, హర్షిత్ రాణా, అర్షదీప్ సింగ్, గుర్నూర్ బ్రార్లను బీసీసీఐ జట్టులో చేర్చింది. మూడు మ్యాచ్ల ఈ వన్డే సిరీస్ జూలై 14న ఎడ్జ్బాస్టన్లో ప్రారంభమవుతుంది. ఆ తర్వాత జూలై 16న కార్డిఫ్లో రెండవ మ్యాచ్, జూలై 19వ తేదీన లార్డ్స్ మైదానంలో చివరి వన్డే మ్యాచ్ జరుగుతుంది. పశ్చిమ బెంగాల్లోని జల్పాయిగురి జిల్లాలో జరిగిన రోడ్డు ప్రమాదంలో మరణించిన వారి సంఖ్య 6కు పెరిగింది. మరణించిన వారిలో ఇద్దరు మహిళలు, ఒక చిన్నారి ఉన్నారు. గాయపడిన మరో 25 మంది జల్పాయిగురి మెడికల్ కాలేజ్ అండ్ హాస్పిటల్లో చికిత్స పొందుతున్నారు. నిన్న సుమారు 32 మంది ప్రయాణికులతో వెళుతున్న నార్త్ బెంగాల్ స్టేట్ ట్రాన్స్పోర్ట్ కార్పొరేషన్ బస్సు రోడ్డు పక్కన ఆగి ఉన్న లారీని వెనుక నుండి బలంగా ఢీకొట్టింది. ప్రమాదం జరిగిన వెంటనే పోలీసులు, జిల్లా పరిపాలనాధికారులు, స్థానిక నివాసులు సహాయ చర్యలు ప్రారంభించారు. రవాణా శాఖ సహాయ మంత్రి ఆనందమయ్ బర్మన్ ప్రమాద స్థలాన్ని, ఆసుపత్రిని సందర్శించారు. గాయపడిన వారికి అన్ని రకాల వైద్య సహాయం అందిస్తామని, మరణించిన వారి కుటుంబాలకు ఎక్స్గ్రేషియా అందిస్తామని హామీ ఇచ్చారు. వార్తలు ముగించే ముందు విశేషాలు మరోసారి. ఈరోజు నుండి 2 రోజుల పాటు న్యూఢిల్లీలో బ్రిక్స్ జాతీయ భద్రతా సలహాదారుల సమావేశం జరుగుతుంది. రాష్ట్రపతి ద్రౌపది ముర్ము మధ్యప్రదేశ్లోని కూనో నేషనల్ పార్కును సందర్శించారు. రక్షణ మంత్రి రాజ్నాథ్ సింగ్తో రాష్ట్ర ముఖ్యమంత్రి రేవంత్ రెడ్డి సమావేశమయ్యారు. విదేశాంగ మంత్రి డాక్టర్ ఎస్ జయశంకర్ ఈరోజు నుండి మంగోలియా, దక్షిణ కొరియా దేశాల్లో పర్యటిస్తారు. ఫిఫా ప్రపంచకప్ 2026లో ఈరోజు వాంకోవర్లో జరిగిన మ్యాచ్లో న్యూజిలాండ్పై 3.
1: ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாட்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். இந்த பயணம் குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து தாம் நடத்தவுள்ள பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமையும் என்று குறிப்பிட்டுள்ளார். மங்கோலிய வெளியுறவு அமைச்சர் பேட்ஸ்கேயை தாம் சந்தித்து பேச இருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமது மங்கோலிய பயணத்தை முடித்துக்கொண்டு டாக்டர் ஜெய்சங்கர் வரும் புதன்கிழமை தென்கொரியா செல்கிறார். அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் சோஹென் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசவுள்ளார். ஜெய்ஜூவில் உள்ள அமைதிக்கான அமைதி கூட்டத்தில் அவர் பேசவுள்ளார். அப்பகுதியில் வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் விவாதிக்க உள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேசங்களில் எல்லை பாதுகாப்பு மற்றும் நாட்டின் வெளியுறவு கொள்கை தொடர்பான விஷயங்கள் குறித்து திரு சசி தரூர் தலைமையிலான வெளியுறவு விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு இன்று தமது ஆய்வை தொடங்கியுள்ளது. ஜம்மு, ஸ்ரீநகர், கார்கில், லே ஆகிய இடங்களுக்கு நேரடியாக சென்று இந்த குழு 4 நாட்கள் ஆய்வு மேற்கொள்கிறது. சிந்து நதிநீர் பகிர்வு ஒப்பந்தத்தை இந்தியா தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கும் சூழ்நிலையில் அண்டை நாடுகளுடனான இருதரப்பு உறவுகள் குறித்தும் இக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதி மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதிகளில் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தடுப்பது மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு தீர்வு காண்பதற்கான முயற்சிகள் குறித்தும் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு செய்ய உள்ளது. கிழக்கு லடாக் பகுதியில் அமைந்துள்ள சீனாவுடனான எல்லைக்கோட்டு பகுதியில் தற்போது நிலவும் சூழ்நிலை குறித்தும் ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளது. 2 யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த அரசு மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட உள்ளது. இக்குழு புதுதில்லியிலிருந்து புறப்படும் முன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அண்டை நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள உறவுகள் மற்றும் வெளியுறவு கொள்கைகள் குறித்து விளக்கினார். மேகதாது அணை

0: பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு தமிழக அரசால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து சில கட்சிகளின் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இந்த அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என முதலமைச்சர் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும் பிரதமரை நேரில் சந்தித்து இது தொடர்பாக வலியுறுத்தியதாகவும் தெரிவித்தார். காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண புதிய நடுவர் மன்றம் அமைப்பதால் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என்றும் திரு ஆனந்த் விளக்கமளித்தார். தமிழகத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலைகளிலும் விபத்து நடைபெறாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கண்டிகை பேரில் நேற்று ஏற்பட்ட விபத்து குறித்து பேரவையில் விதி 110 கீழ் விளக்கமளித்த அமைச்சர், உயிரிழப்பை தடுக்கும் வகையில் மாநில அரசு துரிதமாக செயல்பட்டதாக தெரிவித்தார். கோவாவில் இரும்பு தாது சட்டவிரோத சுரங்க முறைகேடு தொடர்பான வழக்கில் 1023 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்க இயக்குநரகம் முடக்கியுள்ளது. இது தொடர்பாக அந்த இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் சல்கோகர் மைனிங் இண்டஸ்ட்ரீஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் 2 நாள் பயணமாக இன்று மத்திய பிரதேச மாநிலம் போபால் செல்கிறார். இன்று மாலை போபால் மாவட்ட ஆட்சியருடன் அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். நாளை தேவாஸ் மாவட்டத்தில் உள்ள டோகாகுயி என்ற கிராமத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டங்களை டாக்டர் எல் முருகன் தொடங்கி வைக்கவுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பாதுகாப்பு ஆலோசகர்கள் பங்கேற்கின்றனர். உலகளாவிய பாதுகாப்பு சவால்கள் குறித்து இதில் முக்கியமாக விவாதிக்கப்படும். உறுப்பு நாடுகள் எதிர்கொள்ளும் தேசிய பாதுகாப்பு சவால்கள் குறித்தும் இக்கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிராக அமைக்கப்பட்டுள்ள பிரிக்ஸ் குழு வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளது. கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் அபிலார்டோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அதிபர் தேர்தலில் இடதுசாரி வேட்பாளர் இவான் கெப்பிடாவை அவர் வென்றார். எஸ்பிரியா 1,29,00,000 வாக்குகளும் கெப்பிடா 1,27,00,000 வாக்குகளும் பெற்றனர். அமெரிக்கா, அர்ஜென்டினா, சிலி நாடுகளின் தலைவர்கள் எஸ்பிரியா வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியாவுடன் 428 மில்லியன் டாலர் மதிப்பிலான பாதுகாப்பு தளவாடங்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி அதிநவீன ஹோவிட்சர் பீரங்கிகள், அப்பாச்சி ரக ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்டவற்றை இந்தியாவிற்கு வழங்க இருப்பதாக அமெரிக்க ராணுவ தலைமையகமான பென்டகன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தளவாடங்களை வழங்குவதுடன் அவற்றின் பராமரிப்பிற்கு தேவையான உதிரி பாகங்கள் மற்றும் பிற சேவைகளை வழங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்திய பொறியாளர்களுக்கு உரிய பயிற்சி தொழில்நுட்ப சேவைகளையும் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை 3% குறைந்துள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற அமெரிக்கா ஈரான் இடையேயான பேச்சுவார்த்தைகளை அடுத்து கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ளது. ஈரானிலிருந்து ஏற்றுமதி அதிகரிப்பதற்கும் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையற்ற போக்குவரத்திற்கும் வழி ஏற்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை சற்று குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் 1 $79 அமெரிக்காவின் மேற்கு டெக்சாஸ் கச்சா எண்ணெய் பீப்பாய் 1 $75 உள்ளது. மேற்கு வங்கம் ஜல்பாய்குடியில் நேரிட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 6 அதிகரித்துள்ளது. அரசு போக்குவரத்துக் கழக பேருந்தும் ட்ரக்கும் மோதிய விபத்தில் இந்த விபத்து நேரிட்டது. காயமடைந்த 25 பேர் ஜல்பாய்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அம்மாநில போக்குவரத்து

0: போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ஆனந்தமய் பர்மன் மருத்துவமனைக்கு நேரில் சென்று காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இரங்கல் தெரிவித்துள்ளார். பஞ்சாப், ஹரியானா, உத்தராகண்ட், ஹிமாச்சல பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளம், கர்நாடகா, கோவா, அசாம், மேகாலயா உள்ளிட்ட மாநிலங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா, கிழக்கு உத்தரப்பிரதேசம், கிழக்கு மத்திய பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 1 வெள்ளி, 6 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி இன்று இரவு 9 மணிக்கு நடைபெறுகிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் எகிப்த் 3-1 என்ற கோல் கணக்கில் நியூசிலாந்தை வென்றது. டலாஸில் இன்று இரவு 10:30 நடைபெற உள்ள ஆட்டத்தில் அர்ஜென்டினா ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. நாளை அதிகாலை 2:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரான்ஸ் ஈராக்குடன் மோதுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் அடுத்த மாதம் 14ஆம் தேதி தொடங்குகிறது. முதல் போட்டி எஜ்பஸ்டனில் 14ஆம் தேதியும், இரண்டாவது போட்டி கார்டிஃபில் 16ஆம் தேதியும், மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி லார்ட்ஸில் ஜூலை 19ஆம் தேதியும் நடைபெற உள்ளன. முன்னதாக இந்தியா அயர்லாந்துக்கு எதிராக 2 20-20 கிரிக்கெட் போட்டிகளில் விளையாட உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று 2 நாள் பயணமாக மங்கோலியா சென்றுள்ளார். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் எல்லைப்பகுதி பாதுகாப்பு குறித்து இன்று முதல் 4 நாட்கள் நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வு மேற்கொள்கிறது. மேகதாது அணை பிரச்சினையில் தமிழக அரசு எவ்வித சமரசத்திற்கும் உடன்படாது என்று பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். கொலம்பியா அதிபராக வலதுசாரி கட்சித் தலைவர் எபிலாஜோ எஸ்பிரியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் பிரீத்தம் கேந்திரே தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி, நேரம் 12:50. 100.1 MHz எஃப்எம் கோல்டில் மெல்லிசை கேட்கலாம். மெல்லிசையின் தொடக்கமாக மங்களம் அண்ணாமலை இயற்றிய பாடலை பாடியவர் எஸ் அம்பிலி, பாடலுக்கு இசையமைத்தவர் டி ஆர் பாப்பா.

இதுவரை இசைமலரில் பூர்ண பிரஜராவ் அவர்களின் பாட்டு கேட்டும், ஆர். சதீஷ்குமார் அவர்கள் வயலின், வி. கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று மாலை 5 மணிக்கு அரங்கிசையில் என் விஜயலட்சுமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கடம்.

0: கீதாக்கா மாடியில இருந்து தூக்கி போடுறாங்க, கோல் கோல், ஓ ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு, கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க, போற போக்குல தூக்கி போடுறாங்க, ஆஹா கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு, கோல் கோல் கோல். சரியா குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

மீண்டும் மலேசியா வாசுதேவன் பாடியிருக்கும் பாடல். இடம்பெற்ற படம் மைக்கேல் மதன காமராசன். இந்த பாடல் ஒலிக்கும் நேரம் 2:40 நிமிடம் 31 நொடி.

கேட்ட பாடலை பாடினார்கள் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி. பாடல் இடம்பெற்ற படம் மைக்கேல் மதன காமராசன். இனி வருவது நல்லவனுக்கு நல்லவன். இந்த படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் மஞ்சுளா இவர்கள் பாடியிருக்கும் பாடல்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டு கொட்டு போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை பிரஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜ்ல ஜஸ்ட் நீங்க வீட்டில இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல எல்லாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்க அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
2: திரைக்காலத்தை நிறைவு செய்ய ஒலிக்கவிருக்கும் குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. பாடல் இடம்பெற்ற படம் மீண்டும் கோகிலா.

0: கல்படை கட்டணா சுயமகி கட்படை பாரதிய சேனா.
1: தேநீர் நேரத்தில் நீங்கள் கேட்டவை திரைப்படத்தில் எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

இடம்பெற்றது தேநீர் நேரம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்திலும் இந்தியிலும் வேலைவாய்ப்பு செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: மணி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்ட்.
0: அரங்கிசை நிகழ்ச்சியில் என் விஜயலட்சுமி அவர்களின் பாட்டு இடம்பெறுகிறது. வி எல் குமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி துவக்கமாக வல்லப நாயகசிய முத்துஸ்வாமி தீட்சிதர் கிருத்தி, பேக்கடா ராகம், ரூபகத்தாளம்.

நேரம் 5:33. சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு அலைவரிசையில் ஒலித்துக் கொண்டிருக்கும் அரங்கிசியில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என் விஜயலட்சுமி அவர்களின் பாட்டு. வி எல் குமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நின்னே நம்மி தினேயா, மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை, ராகம் சிம்மேந்திர மத்தியமும், மிஸ்ர சாப்பு தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை என் விஜயலட்சுமி அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பி எல் குமார் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம்.

மாலை 6:30 மார்க்கெட் மந்த்ரா, இரவு 7:10 இளைய பாரதம். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்களின் படையெடுப்பு உரை வழங்குபவர் GM காயத்ரி தேவி அவர்கள். 7:50 செய்தி கதமும், 8:30 திரை கானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 பப்ளிக் ஸ்பீக், 10:10 விஸ்வ தர்ப்பன், 10:20 வேர்ல்டு நியூஸ், 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 11:40 திரைகானம் ஒலிக்கும். தொடர்வது நாளைய நிகழ்ச்சி நிரல்.

நாளை மாலை 5 மணிக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் கண்தந்திர அரங்கில் நடைபெறவுள்ள குடிமக்கள் விருது வழங்கும் விழாவின் பத்ம விருதுகளை வழங்கி சிறப்பிக்கவிருக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இதில் பீப்புள்ஸ் பத்மா அன் ஆகாஷ்வாணி காலை 10 மணிக்கு 10:30 பங்கேற்கிறார் சிராஞ்சிலால் யாதவ் அவர்கள், 11:10 பங்கேற்கிறார் பிரிஜ்லால் பட் அவர்கள், நண்பகல் 12:10 பங்கு பெறுபவர் சுபா வெங்கடேஷ ஐயங்கார் அவர்கள், 3 மணிக்கு பங்கேற்கின்றார் விகல்யா லடாக்கியா திண்டா, 3:10 பங்கேற்கின்றார் டாக்டர் சுரேஷ் ஹனகா வாடி அவர்கள், 3:30 பங்கேற்கின்றார் அர்மிதா பெர்னாண்டஸ் அவர்கள், மாலை 4:10 பங்கு பெறுபவர் மங்களா கபூர் ஆகியோர். இனி மற்றைய நிகழ்ச்சிகள். பராமரிப்பு பணிகள் காரணமாக நள்ளிரவுக்கு பின் 12:10 முதல் காலை 5:54 மணி வரை தரைவழி ஒலிபரப்பு இராது. இந்நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பில் கேட்டு மகிழலாம். நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில் 1:10 நெய்வில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனியராகும் உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவர்களின் செனா இசை, பண்டிட் சோனு ரஞ்சன் அவர்கள் சரோட், முஸ்தாஜ் அலி கான் சிதாரிசை, அதிகாலை 4:10 சேஷம்பட்டி டி சிவலிங்கம் அவர்களின் நாகஸ்வரம், வேலூர் பி ஆர் எம் வெங்கடேசன் அவர்கள் தவில், 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ஆணையாம்பட்டி எஸ் கணேசன் அவர்களின் ஜலதரங்கம், எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம், 11:30 மல்லே பூதண்டா தெலுங்கு நிகழ்ச்சி, யோக அபியாசம் சித்திர சங்கீதம், மாலை 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா, 7:10 சிறுவர் சோலையில் காலம் கடந்த கவிஞர் கண்ணதாசன் எஸ் பிரணயா வழங்கும் உரை, சங்கீதம் சந்தோஷம் எஸ் ஸ்ரத்தாவின் பாட்டு, நீதி கதைகள் சொல்பவர் எஸ் மகனியா, ஜான்சியின் சிங்கப்பெண் ராணி லக்ஷ்மிபாய் பி கஷிகா வழங்கும் உரை, 7:50 செய்தி கதம்பம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 மணி டாக், 9:45 மந்தன். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

இன்னும் சற்று நேரத்தில் ஆகாஷ்வாணி பீப்புள்ஸ் பத்மான் ஆகாஷ்வாணி. ஸ்ரீ அசோக்குமார் ஹல்தார் அவர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி தேவி, ராணிமேரி கல்லூரியில் இயற்பியல் துறை ஆராய்ச்சி மாணவியாக உள்ளேன். இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, மைக்ரோ பிளாஸ்டிக்குகளின் படையெடுப்பு. இது ஒன்று நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் நம்ம உடலுக்குள்ளேயே எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒரு நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரி தான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். நம்ம பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் கழிவுகளை நம்ம அப்படியே நம்ம தூக்கி எறிந்துட்டு இதை நம்ம நாளில் நம்ம பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் நாளழிவில் சூரிய வெளிச்சத்தினால சின்ன சின்ன துகள்களாக உடைந்து நம்ம முடியை விட கம்மியான தடிமன்களான அளவில் குறைஞ்சு அது வந்து நமக்கு தீங்கு விளைவிக்கும். அப்போ தான் அதுக்கு வந்து ஒரு புது பெயர் கொடுக்குறாங்க, மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அப்படின்னு. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து நார்மலாக நம்ம வந்து இந்த ரிவர்ஸ்லலாம் நம்ம ஃபில்டர்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த ஃபில்டர்ஸ்னால இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை ஃபில்டர் பண்ண முடியாது. அதனால் இந்த கழிவுகள் எல்லாமே நம்ம ஆறுகளில் அடிச்சிட்டு போய் கடைசியில் நம்ம கடலில் தான் கலக்குது. நம்ம இவ்வளோ நாளாக நம்ம உடம்பில் இருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக் இப்படி ஏன் திடீர்னு நமக்கு வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு சிச்சுவேஷனாக இருக்குது? நம்ம உடலுக்கும் நம்ம

இருக்கும், இதனால் என்ன பாதிப்புகள் இருக்குது, நம்ம என்ன பண்ணி நம்ம வந்து நம்ம பூமியை வந்து காப்பாற்றலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல மைக்ரோ பிளாஸ்டிக் எங்கேருந்து வருது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல மைக்ரோ பிளாஸ்டிக்கை வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க, ப்ரைமரி மைக்ரோ பிளாஸ்டிக், செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படின்னு. ப்ரைமரி மைக்ரோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து மேனுஃபேக்சர் பண்ணும் போதே அந்த சைஸில் தான் மேனுஃபேக்சரே பண்ணுவாங்க. அது இன்னும் வந்து அது வந்து பிரேக் டவுன் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எடுத்துக்காட்டுக்கு நம்ம அழகு சாதன பொருட்களில் மைக்ரோ பீட்ஸ் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்குது. இது வந்து அழகு சாதன பொருட்களில் மட்டும் இல்லை, நம்ம இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்னு சொல்கிறதுல, ஷவர் ஜெல்லில், டூத்பேஸ்டில் கூட இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தும் போது நம்ம பாத்ரூம் ட்ரெயின் வழியாக போய் சுவேஜ் சிஸ்டமில் ஆட் ஆகி சுவேஜ் சிஸ்டமால் ஃபில்டர் பண்ண முடியாமல் திருப்பி ஆறுகளில் கலந்து கடலில் தான் கலக்குது. இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன பார்க்க, நம்ம சிந்தட்டிக் ஆடைகள், நம்ம இந்த பாலியஸ்டர், நைலான் அதெல்லாம் நம்ம வாஷிங் மிஷினில் போடுவோம்ல, இந்த வாஷிங் மிஷினால் இந்த பாலியஸ்டர் இதெல்லாம் மைக்ரோ ஃபைபர், நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக் ஃபைபர்களை வந்து வெளியிடுது. ஒரு ஒரு வாஷிங் மிஷின் சைக்கிள்லையும் 700,000 ஃபைபர்கள் வெளிவரதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃபைபரும் அதே மாதிரி தான், நம்ம வாஷிங் மிஷினால் இந்த சின்ன சைஸ் ஃபைபரை வந்து ஃபில்டர் பண்ண முடியாது. அதனால் இது அதே மாதிரி நம்ம ஆறுகளில் கடந்து கடலில் தான் வந்து கலக்குது. அடுத்தது வந்து செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக். இது வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தப்படுற பொருட்கள், பெரிய சைஸில் இருக்கிறது, நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலு, பேகு, பொம்மைகள், ஃபிஷிங் நெட்ஸு, கார் டயரு, இது எல்லாம் இதில் அடங்கும். இதை வந்து நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அப்படியே இது வந்து மறைந்து போயிடாது. இதுவும் அதே மாதிரி தான் சூரிய வெளிச்சம் பட்டு சின்ன சின்னதாக உடஞ்சி எல்லா இடத்துலையும் பரவி கிடக்குது. ஆற்றுலையும் இருக்கும், அதை வந்து காற்றில் அடிக்கப்பட்டு காற்றுலையும் வந்து ஃபுல்லாக பறந்து கொண்டே இருக்குது. இன்னொன்று நம்ம நினைக்கவே முடியாத ஒரு எடுத்துக்காட்டு என்னென்னா கார் டயர்ஸ். கார் டயரை பற்றி நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம், அது நமக்கு இவ்வளோ டேஞ்சர்னு. நம்ம போகிற போக்கில் கார் நகர நகர அந்த டயர் வந்து வேர் டவுன் ஆகி அந்த மைக்ரோஸ்கோப்பிக் ரப்பர் வந்து, ரப்பரும் பிளாஸ்டிக் டஸ்ட்டையும் வந்து காற்றில் வெளியிடுது. இந்த காற்றில் இருக்கிறது வந்து நம்ம சுவாசித்து நம்மளுடைய லங்ஸுக்கு வந்து பிரச்சனை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்னால நம்ம மனிதருக்கு என்னென்ன பாதிப்பு அடையுது அப்படின்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். ஒரு 2023 ஸ்டடியில் மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து மனிதர்களுடைய ரத்தத்தில், லங்ஸில், லிவரில், ஏன் மூளையில் கூட இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம எடுக்கிற ஒரு ஒரு மூச்சும், ஒரு ஒரு சாப்பாடும், நம்ம குடிக்கிற ஒரு ஒரு சொட்டு தண்ணியிலையும் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்குன்னு சொல்கிறாங்க. 2024 யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ மெக்சிகோ அங்கே இருக்கிற ஆராய்ச்சியாளர்கள் ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ண பிரெயின் டிஷ்யூவை வந்து அனலைஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து கடந்த 8 வருடங்களில் விட 50% மைக்ரோ பிளாஸ்டிக் கண்டென்ட் மூளையில் வந்து அதிகரிச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, மைக்ரோ பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்கிறோம், அப்போ எந்த விதமான, அது என்ன காம்போனன்ட் அப்படின்னு பார்த்தா பாலி எத்திலீன், இந்த வகையான பிளாஸ்டிக் தான் வந்து நிறையா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பாலியத்திலின் எங்கே இருக்கும், நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட் கவரு, சிப்ஸு கவரு, ஃபுட் பேக்கேஜிங்கில் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது, பால் கவரு, க்ரோசரி பேகு, இது எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுற காம்போனெண்ட்டு தான் நம்ம உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகுது அப்படின்னு பார்த்தா, இன்ஹலேஷன், நம்ம சுவாசிக்கிறது மூலம், நமக்கு காற்றுல இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அதை வந்து நம்ம இந்த டிராஃபிக் டைமில், இந்த பிஸியான சிட்டி டைம்லலாம் மைக்ரோ பிளாஸ்டிக்கோட கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்தது இன்ஜெஷன், நம்ம வந்து அதை சாப்பிடுறது மூலம், நம்ம வந்து இந்த சீ ஃபுட்டு சாப்பிடுவோம், அந்த கடலில் கலக்கிற அதே மைக்ரோ பிளாஸ்டிக்கை மீன்கள் சாப்பிட்டு மீனோட சிஸ்டமில் இருக்கும், அந்த மீனை தான் நம்ம சாப்பிட்றோம், நம்ம பாடியில் அப்படியே வருது. நெக்ஸ்ட்டு நம்ம பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் நம்ம கடையில் வாங்கி குடிப்போம், அதில் அந்த தண்ணியில் இருக்குது, ஏன் டேபிள் சால்ட்டில் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் காய்கறி, பழங்கள் அதுலேயுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அப்சார்ப்ஷன், சில ஸ்கின் ப்ராடக்ட்ஸ், நம்ம காஸ்மெட்டிக்ஸ், இல்லை பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ்லையுமே இந்த மைக்ரோ நானோபீட்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அந்த வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்கின்ல அதை ரப் பண்ணும் போது நம்ம உடம்புக்குள்ளே அது போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால நமக்கு சுவாச நோய், இதயம் சார்ந்த நோய், ஃபர்டிலிட்டி ரிடக்ஷன் அண்ட் நரம்பு மண்டலம் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மூளையை தவிர வேற என்ன பாதிக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது வந்து குறைக்கிது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்மளுடைய ஒயிட் பிளட் செல்ஸால அந்த பிளாஸ்டிக் பார்ட்டிக்கலை வந்து அதால உடைக்க முடியாது, பிரேக் டவுன் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம ஒரு 2024 ஸ்டடியில நியூ இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசன்ல வெளிவந்த ஒரு பேப்பர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக்கெல்லாம் நம்ம ரத்தத்தில் ஓடுறனால அது வந்து ஆர்டரிஸை போய் அடைச்சி இதயத்தை பாதிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்னால் பிளாஸ்டிக் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு இல்லை, அது வந்து கூட நிறைய டாக்ஸின்ஸையும் நம்ம உடம்புல ஏற்றுது. டாலைட்ஸ், பிபிஏ, பெஸ்டிசைட்ஸ், ஃப்ளேம் ரிட்டார்டன்ஸ், இது எல்லாமே இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கோட

சுற்றிக்கிட்டு நம்ம உடம்புல வந்து சுற்றி வருது. நெக்ஸ்ட்டு நம்ம என்வாயன்மெண்டல் சுற்றுச்சூழலில் மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து என்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு 2023 யூஎன் ரிப்போர்ட்டில் 90% ஆஃப் கடல் பறவைகளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அது தண்ணியில் மட்டும் இல்லை, காற்றுலேயும் இருக்குது. அலாஸ்காவில் நடக்கிற ஸ்னோஃபாலை வந்து அவங்க டெஸ்ட் பண்ணப்போ அந்த ஸ்னோஃபாலில் பிளாஸ்டிக் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஹிமாலயாஸில் இருக்க ஸ்னோவில் கண்டுபிடிக்கிறாங்க. ஹிமாலயாவில் இருக்கிற ரெயின்ஃபாலில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம நிலம் மற்றும் வேளாண்மையிலையும் வந்து இது வந்து நம்ம இரிகேஷன் பைப்பு மூலயமா இந்த பிளாஸ்டிக் இந்த ஃபர்டிலைசர் மூலயமா நிலத்துக்குள்ளே போய் அந்த நிலத்திலிருந்து நம்ம காய்கறி மரங்கள் வந்து அதை உறிஞ்சி காய்கறி பழங்களே மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கிறத சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணலாம் அப்போ இதை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ரெடியூஸ் பண்ணணும், நம்ம கட் டவுன் பண்ணணும் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறது. இந்தியா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்தாங்க. 2022 சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பேக்ஸை வந்து பேன் பண்ணாங்க. இது நல்லாவே ஒரு இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட்டு ரீசைக்கிள் பண்ணணும். இந்தியாவில் வந்து 70% பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து ஒழுங்காக ரீசைக்கிள் பண்ணுறதில்லை அப்படின்னு ஒரு ஸ்டடி சொல்லுது. ஏன் அப்படின்னா, புவர் செக்ரிகேஷன். நம்ம வந்து ட்ரை வேஸ்ட் வெட் வேஸ்ட்டுன்னு நம்ம வந்து பிரிக்கிறதில்ல, அப்படியே குப்பையில் போட்டு நம்ம வந்து டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். இதை நம்ம வந்து ட்ரை வேஸ்ட் பிளாஸ்டிக் பேப்பர் மெட்டல் அந்த மாதிரி நம்ம பிரித்து, வெட் வேஸ்ட் வந்து ஃபுட் வேஸ்ட் அந்த மாதிரி நம்ம பிரித்து போட்டால் ரீசைக்கிள் பண்ண இன்னும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கம்யூனிட்டியாக நம்ம வந்து ஆக்ஷன் எடுக்கணும். நம்ம ஒரு ஒரு வாட்டியும் கடைக்கு போகிறப்போ நம்ம வந்து கேரி பேக் எடுத்துகிட்டு போகிறது, நம்ம சில்ட்ரனுக்கு வந்து டீச் பண்ணுறது, ஸ்கூல்ஸில் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி ஈக்கோ கிளப்ஸ் இது பண்ணி பிளாஸ்டிக் ஃப்ரீ கேன்டீன் இல்லைனா ஜீரோ பிளாஸ்டிக் டே இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறனால நம்ம அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்போது இந்த பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக் இப்போ இருக்குது, இதை பேட்டில் பண்ண இப்போ என்ன பண்ணுறாங்க ரிசர்ச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தா, நிறைய ஆராய்ச்சி வந்து இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்கை வந்து ஒழிக்கிறதுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் சிலவற்றை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பயோடிகிரேடபிள் பிளாஸ்டிக். ரொம்ப நாளாக இதை வந்து நம்ம வருடங்களாக இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். மக்கக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன். ஜெர்மனியில் வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக் ஃபில்டர் வந்து வாஷிங் மிஷினில் பொருத்திருக்காங்க. இதனால் நம்ம ஆற்றுகளில் இல்லை சுவேஜ் சிஸ்டமில் நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக் கடக்கிறத வந்து நம்ம தடுக்கலாம். அதுக்கப்புறம் ஓஷன் கிளீனப் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த ஃப்ளோட் ஆகிற நம்ம பிளாஸ்டிக் பேக்ஸ் அதெல்லாம் ரிவர்ஸ் அண்ட் சீஸ்ல இருந்து கலெக்ட் பண்ண ஹெல்ப் பண்றாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வந்து இந்தியாவில் இனோவேட் பண்ணுறது என்னென்னா, இந்தியன் ரிசர்ச்சர்ஸ் வந்து ஆல்கே பேஸ்டு பயோ பிளாஸ்டிக்கை வந்து அதில் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் வந்து நம்ம பனானா பீல் வாழைப்பழத்தோல் அதுக்கப்புறம் அரிசி தோலில் இருந்து நம்ம எப்படி வந்து ஸ்ட்ராஸ் இல்லைன்னா வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் விஞ்ஞானம் மட்டும் நமக்கு போதாது இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் ஒழிக்கிறதுக்கு, நம்மளுடைய தனிப்பட்ட பொறுப்பும் நம்ம கூட்டு முயற்சியும் சேர்த்தா நம்ம வந்து இந்த உலகத்துல மைக்ரோ பிளாஸ்டிக் இல்லாத ஒரு மாற்றத்தை நம்ம உருவாக்கலாம். நன்றி.

நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி ஸ்ரீ மோகன் நாகர் அவர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: ஜூல்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி.
1: ஏ ஆகாஷ்வாணி ஹே பிரஸ்துத் ஹே வர்ஷ் 2026 கே பத்ம புரஸ்காரோ சே ஜுடி விபூதியோ பர் ஹமாரா விஷேஷ் கார்யக்ரம் பீப்பிள்ஸ் பத்ம ஆன் ஆகாஷ்வாணி. ஆஜ் சுன்தே ஹே மத்திய பிரதேஷ் மே ஜல் சன்ரக்ஷண் ஔர் சாமாஜிக் சேவா கே க்ஷேத்ர மே விஷேஷ் யோக்தான் தேனே வாலே ஸ்ரீ மோகன் நாகர் கே சாத் காஸ் பாத்சீத். இஸ் கார்யக்ரம் கா சஞ்சாலன் கர் ரஹி ஹே தீபா சிங்.
2: பஹுத் பஹுத் ஸ்வாகத் ஹே ஆப்கா கார்யக்ரம் மே.
3: ஜீ நமஸ்கார் ஆப்கா, பஹுத் பஹுத் தன்யவாத்.
2: ஆப் தஷகோ சே காம் கர் ரஹே ஹே பர்யாவரண் ஔர் ஜல் சன்ரக்ஷண் கே க்ஷேத்ர மே. ஜிஸ் வக்த் ஆப்கோ பத்மஸ்ரீ சே சம்மானித் கியே ஜானே கி கோஷனா கி கயி, உஸ் வக்த் ஆப்கே மன் மே க்யா பாவ் தே?
3: பஹுத் ஆனந்த் கி அனுபூதி ஹுயி கி பஹுத் சோட்டே சோட்டே காம் கர்கே பி இத்னா படா புரஸ்கார் பிராப்த ஹோ சக்தா ஹே. தேஷ் கே ஹமாரே பிரதான்மந்திரி ஜி, ராஷ்ட்ரபதி ஜி, பாரத் சர்க்கார் கா தியான் சோட்டே சோட்டே காமோ கி தரப் பி ஹே, லேகின் ஜோ பரிணாம்காரி காம் சமாஜ் கே லியே, பிரகிருதி கே லியே, பர்யாவரண் கே லியே ஜோ ஹம் ஜன் பாகிதாரி கே மாத்யம் சே கர் ரஹே ஹே, பேத்துல் ஜிலே மே பிச்லே 3 தசக் சே சமாஜ் நே உஸ் காம் கோ ஸ்வீகார் கியா ஹே, உஸ்கே பரிணாம் ஆயே ஹே, ஔர் உஸ்கோ சங்யான் மே லேகர் கே, ஔர் ஜப் யே கோஷனா ஹுயி தப் பஹுத் பிரசன்னதா ஹுயி. உஸ் தின் மே மே மா நர்மதா ஜெயந்தி தி, மா நர்மதா ஜி கே சேவா மே ஸ்வச்சதா மே ஹம் சப் ஹமாரி டீம் கே சாத் லகே ஹுயே தே, ஔர் இஸ்லியே பஹுத் பிரசன்னதா ஹுயி சுன் கர்கே.
2: ஆப்கோ சமாஜ் சேவா கி சீக் கஹான் சே மிலி?
3: மே ஏக கிராமீண க்ஷேத்ர கா நிவாசி ஹூ, மேரே ஜன்ம ஜோ ஹே வோ ராஜ்கட் ஜிலே கே சோட்டே சே காவ் மே ஹுவா ஹே, ஔர் இஸ்லியே கிராமீண பரிவேஷ் மே ரஹ்னே கே காரண் ஔர் சாத் மே ஹி ஜோ பாரிவாரிக் ஹமாரா பேக்ரவுண்ட் ஹே வோ கிசான் பரிவார் கா ஹோனே கே காரண் ஹமாரே தாதாஜி, ஹமாரே பிதாஜி, ஹமாரே சபி பரிவார் கே லோக் யே உசி காரிய மே லகே ஹுயே ஹே, கேதி மே, ஜல் சுரக்ஷா மே, போதே லகானே மே. மே தேக்தா தா மேரே தாதாஜி ஜப் காய் சரானே கே லியே ஜாதே தே தோ கோயி பி ஏசா சோட்டா போதா திக்தா தா தோ உஸ்மே காண்டே லகா தேதே தே, குயே மே ஜாதே தே, தாலாப் மே ஜாதே தே தோ பஹலே உஸ்மே சே கோயி கச்ரா நிகால் கர் கே பஹார் கர்தே தே, ஔர் உஸ்கே பாத் ஃபிர உஸ்கே பானி கா உபயோக் கர்தே தே. தோ பச்பன் சே ஹி அப்னே பூர்வஜோ கி சீக்

0: ஆகாஷ்வாணி நேயர்கள், இதுவரை பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி ஸ்ரீ மோகன் நாகர் அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள். சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. அரசின் சேவைகள் பொதுமக்களுக்கு எளிதாக சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்களுக்கு இது பெரிதும் உதவிகரமாக உள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கட்டுரையில், கடந்த 12 ஆண்டுகளாக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக வேளாண் துறை தொடர் சாதனைகளை படைத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். உணவு தானியங்களின் உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு 37 கோடியே 60 லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் 4 லட்சம் கோடிக்கும் கூடுதலான தொகை விவசாயிகளுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இயற்கை வேளாண்மைக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அந்த கட்டுரையில் கூறியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நிலவும் பிரச்சினைகளுக்கு முந்தைய திமுக அரசுதான் காரணம் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். இன்று பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளின் நலனுக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்தது திமுக அரசுதான் என்று அவர் குறை கூறினார். தமிழகத்தில் மின்தடையை அறிமுகப்படுத்தியதே திமுக தான் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இந்த பேரவையில் தெரிவித்ததையும் திரு ராஜ்மோகன் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் எந்த தொழில் முதலீடும் பிற மாநிலங்களுக்கு செல்லவில்லை என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தொழில் முதலீடுகளை பெறுவதற்காக தாவேக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உயர்நீதி

0: நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாவேக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது ஏற்புடையதல்ல என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மக்களின் மத நம்பிக்கை மீதான உரிமையை பறிப்பதுதான் தாவேக அரசின் நிலைப்பாடா என்று வினவியுள்ளார். மத உரிமைகளை முடக்கிப்போட ஆட்சியாளர்கள் எத்தனை முறை மேல்முறையீடு செய்தாலும் தர்மம் ஒருபோதும் தோற்காது என்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு உள்ளதாக திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 12 மாநகராட்சி பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியார் மயமாக்கும் முயற்சியை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இப்பகுதிகளில் தூய்மைப் பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்க ஒப்பந்தப்புள்ளி கோரப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலுக்கு முன்பு சென்னை மாநகராட்சியின் தூய்மைப் பணியாளர்களின் போராட்டத்திற்கு தாவேக அரசு ஆதரவு அளித்ததையும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் புதிய நடுவர்மன்றம் தேவையில்லை என்பதுதான் பாமகவின் நிலைப்பாடு என்று அக்கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநில விவசாயிகளின் நிலைப்பாடும் இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக தெளிவான நிலைப்பாட்டை எடுப்பதற்காக தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு உடனடியாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட வாயு கசிவு சம்பவம் குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தமிழக அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவத்தை தானாக முன்வந்து விசாரணைக்கு மேற்கொண்ட தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 2 வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு தமிழக தலைமைச் செயலருக்கும் காவல்துறை தலைவருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட தொழிலாளர்களின் உடல்நலன், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட நிவாரண உதவிகள் குறித்தும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்று நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வாயு கசிவு காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இன்று வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 2 வெள்ளி 6 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. உலக ராணுவ வில்வித்தை சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம் 2 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜெர்மனியின் வாரண்டாஃபில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பாரா ஆடவர் வில்வித்தை பிரிவில் ராஜ்பீர் சிங் தங்கப்பதக்கத்தையும் சூரஜ் சிங் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். ஆடவர் இரட்டையர் பிரிவில் சூரஜ் சிங் வெங்கடாத்ரி குண்டேரு இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது. பெர்லின் ஜூனியர் கோப்பை ஜூடோ போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. மகளிர் 52 கிலோ இடைப்பிரிவில் நுங்ஷிதோய் சானூலி ஷாங்தெம் வெள்ளிப்பதக்கத்தையும் 63 கிலோ இடைப்பிரிவில் லிந்தோய் சனம்பம் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். துருக்கியின் மெர்சினில் நடைபெற்று வரும் உலக ஜூனியர் பாரா விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 15 தங்கம் 9 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில், தெலங்கானா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களின் நிறுவன நாள் கொண்டாட்டத்தில் தமிழக ஆளுநரின் உரை மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. முதலில் சென்னை மக்கள் மாளிகையில் தெலங்கானா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களின் நிறுவன நாள் கொண்டாட்டத்தில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பங்கேற்று பேசினார். அவர் பேசுகையில்,
2: வணக்கம். Celebrating foundation days of Telangana as well as West Bengal. Great honor for all of us to celebrate these days. Both these states have always contributed towards the development of our nation. It is very much necessary that the states wherever we are and states from which we come here, after all these languages are our languages, and all these languages are national languages. There is nothing that this particular language is national language and all other are state languages. It is not so. We all must learn almost all languages in this country. We have has a very big example of P.V. Narasimha Rao. He was a multilinguistic person. I think more than 14 languages he used to speak. We are proud of such persons amongst us. Narasimha Rao's example has to be followed by everybody. He never hated any other language. I have had an opportunity to meet him in Goa. And so fluently he was speaking Marathi there. I was astonished to see, even I could not speak that fluently. Because he had love for every language in this country. He had love for that. And so also we love our states, not only languages. Many of you must have come from

0: மரபணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய குவாண்டம் திட்டத்திற்காக மத்திய அரசு 6,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பதாகவும், இதன் மூலம் பாதுகாப்பான குவாண்டம் தகவல் தொடர்பு நெட்வொர்க் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இத்துறையில் உள்நாட்டு பணிகளை மேம்படுத்த 17 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நேரடி ஆதரவு வழங்கப்பட்டு வருவதாகவும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. செமி கண்டக்டர் மற்றும் சிப் உற்பத்தி துறையிலும் இந்தியா புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாகவும், உள்நாட்டு சிப் தயாரிப்பிற்காக 19,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவால்கம், என்விடியா போன்ற உலகின் முன்னணி நிறுவனங்கள் தங்களின் அதிநவீன 2 நானோமீட்டர், 3 நானோமீட்டர் சிப்களை இந்திய பொறியாளர்களைக் கொண்டு இந்தியாவிலேயே வடிவமைக்கப்படுவதாக கூறியுள்ளது. நாட்டின் தகவல் தொழில்நுட்பத்துறையில் 54 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிபுணர்கள் பணியாற்றி வரும் வேளையில், நாஸ்காம் அமைப்பின் கணிப்புப்படி 10 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அரசுமுறை பயணமாக மங்கோலியா சென்றடைந்தார். இதுகுறித்து அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள செய்தியில், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையை வலுப்படுத்துவதில் இந்த பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சிந்து சரஸ்வதி நாகரீக ஆய்வில் புதிய மைல்கல்லாக ஹரியானாவின் ராக்கி கார்கி அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூடுகள் இந்திய மானுடவியல் கணக்கெடுப்பு அமைப்பிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய கலாச்சாரத்துறை வெளியிட்டுள்ள பதிவில், சுமார் 5,000 ஆண்டுகள் பழமையான இந்த எலும்புகளின் மரபணுக்களை ஆராய்ந்து ஹரப்பா மக்களின் பரிணாம வளர்ச்சி குறித்து கண்டறியப்படும் என தெரிவித்துள்ளது. மேலும் பண்ணைய மனிதர்களின் வம்சாவளி மற்றும் நோய்கள் குறித்தும் ஆராயப்படும் என்றும் பதிவிட்டுள்ளது.
1: இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது.

மைக்ரோபியல்ஸ், இட் இஸ் டு பி கன்சர்வ்ட் ஃபார் ஃபியூச்சர். ஸோ ஆன்டி மைக்ரோபியல் ஸ்டூவர்ட்ஷிப் இஸ் அச்சீவ் த்ரூ எத்னோவெட்டின் மெடிசன். ஸோ ஐ திங்க் தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் திஸ் எத்னோவெட்டின் மெடிசன் விச் இன்னரண்ட்லி ப்ரெசென்ட் இன் தட். ஸோ ஐ ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் ஃபார்மகாலஜி அண்ட் டாக்ஸிகாலஜி ஃப்ரம் டானுவஸ் வித் ஏபிள் சப்போர்ட் ஃப்ரம் டிடியூ அண்ட் மெனி அதர் ஆர்கனைசேஷன்ஸ் விச் ஐ ஷுட் சே தட் ஆல் இண்டியா ரேடியோ ட்ரிச்சி ஹேட் த ஆப்பர்ச்சுனிட்டி to disseminate the

பாப்புலேஷன் ரிமைன் இன் த வில்லேஜஸ் டு சஸ்டெயின் ஃபுட் ப்ரொடக்ஷன் த்ரூ அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி இஸ் அவர் மாட்டோ அண்ட் ஆல்சோ மேக் த சாயில் ஃபெர்டைல் த என்வான்மெண்ட் கிரீன். ஸோ எத்னோவெட்டினரி மெடிசின் ப்ரொவைட்ஸ் அ வெரி ரைட் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் திங்ஸ் பேஸ்ட் ஆன் த ட்ரெடிஷ்னல் சித்தா நாலேஜ் தட் ஐ ஹவ் பீன் ஹாப்பி டு ஹேண்டில் சச் எ ரோபஸ்ட் நாலேஜ் சிஸ்டம். த சித்தா ஆயுர்வேதா அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் திஸ் நாலேஜ் சிஸ்டம் ஸோ டு சே. ஸோ த ஃபார்மர்ஸ் கேன் ஈஸிலி லேர்ன் திஸ் அண்ட் இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி விச் குட் பி ஸ்கேல்ட் அப் அக்ராஸ் த கண்ட்ரி அண்ட் ஆஸ் அ ஹோல் தட் எத்னோவெட்டினரி மெடிசன் இஸ் அ playing a pivotal role in maintaining the soil microbiome balance, there being a balance of all the other microbes in the different systems of the biosphere like plants, animals, human beings, water bodies, atmosphere, you name it. So this is an important and first step towards achieving One Health. So One Health is our motto in the villages through agriculture which is organic and natural and also livestock production which is organic and natural. Ethnoveterinary medicine is again an important step towards making One Health a reality. With the increasing incidence of many metabolic diseases like obesity and lifestyle disorders in the Indian population, that we have to make sure we keep the soil fertile and we keep the animals free from chemical residues in terms of their output, not only in milk, meat and eggs, but also urine and dung. So in every respect, ethnoveterinary medicine provides an excellent opportunity to keep One Health a possibility. The major question being asked about traditional knowledge is whether it is scientifically based. I would answer it very cleanly that we, through ICR network, Tamil Nadu State Part 2 scheme, and also later under TANI scheme, a huge sum of money has been funded for this. And to make a clear statement, we did all the preliminary work from documentation, phytochemical analysis, literature survey, and also in vitro, in vivo study. Recently, through college in Pala, St. Thomas College in Pala, and also Indian Institute of Science in Bangalore, funded by the National Dairy Development Board, we have done, as I mentioned to you, this aloe vera, turmeric and chunnam combination and ethnoveterinary formulation for mastitis was thoroughly analyzed for in vivo and in vitro studies. One of the papers has been recently accepted and published by the Elsevier journal, Microbial Pathogenesis, in its December 2025 issue. So the acceptance by all the stakeholders, see, the farmers, they are the first users of this knowledge, and the field veterinarians, the academia, the various veterinary institutes, the field doctors and the policy makers and government bureaucrats have all believed in this system because of the enormous success we are able to show in this system. So we as Indians can be proud that our knowledge system stands the

இண்டஸ்ட்ரி ஃபியூசிங் வித் மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட்ஸ். வி டோன்ட் ரீப்ளேஸ் ஒன் வித் அதர். அண்ட் வென் வி டாக் அபவுட் த எத்னோவெட்டர் மெடிசன், வி டோன்ட் டாக் அபவுட் த சுப்பீரியர் ஒன் சிஸ்டம் வித் அதர். வி ஆர் டாக்கிங் அபவுட் த டைவர்சிட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இன் வேரியஸ் சிச்சுவேஷன். வென் தெர் இஸ் அ சர்ஜரி, வி டூ த சர்ஜரி வித் அட்மோஸ்ட் கேர். வென் தெர் இஸ் அ மெடிக்கல் இன்டர்வென்ஷன், வி யூஸ் எத்னோவெட்டர் மெடிசன் எஃபெக்டிவ்லி, சோ தட் தெர் இஸ் நோ நீட் ஃபார் எனி அதர் கெமிக்கல் இன்டர்வென்ஷன்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல்.

ஒலித்த குரல்கள் கே கே பிரசாந்தி, பாடல் இடம்பெற்ற படம் 12B. இனி ஒலிக்கவிருக்கும் பாடல் சந்திரமுகி. இந்த படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், வைஷாலி இவர்கள் பாடியிருக்கும் பாடல்.

0: பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் ப்ரொஃபஸர் வி. காமக்கோட்டி அவர்கள்.
1: Ten, nine, eight, seven, six, five, four, three, two, one.
2: Time is almost 10:53 on the clock and you are listening to Western Music with me, RJ Rekha here. I'm going to play the track, Ed Sheeran's Shape of You. Just listen to this music and enjoy. Sleep tight too.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: 100.1 மெகாஸ் FM கோல்டு அலைவரிசையில் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் திரைகாணும் நிகழ்ச்சியின் முதலில் காவல்காரன் படத்திற்காக TM சவுந்தரராஜன் பி சுஷிலா பாடிய பாடல்.

அடுத்த பாடல் பாமா விஜயம் படத்திற்காக பி. சுஷீலா எல்ஆர். ஈஸ்வரி சூலமங்கலம் ராஜலட்சுமி பாடிய பாடல்.

நேரம் 11:35. திரைகாணத்தில் தொடர்ந்து நான் படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி சீர்காழி கோவிந்தராஜன் குழுவினர் பாடிய பாடல்.

சாம்பார் உண்டு, துணி வேலைக்க மண்ணு உண்டு, தோல் வேலைக்க சாம்பார் உண்டு, குணம் வேலைக்க வழி சொல்லுவாய், போதையே முத்துமாரியம்மா.

10:10. ஆகாஷ்வாணி எமது ஒலிபரப்பில் மேற்கொள்ளப்படும் பராமரிப்பு பணிகள் காரணமாக 100.1 FM கோல்டு அலைவரிசையில் தரை வழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். மீண்டும் தரை வழி ஒலிபரப்பு காலை 5:54 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய் ஹிந்த். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் நள்ளிரவுக்கு பின் 12:10. 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் இரவின் மடியில். நிகழ்ச்சியில் பாம்பே மற்றும் பாட்ஷா படங்களிலிருந்து பாடல்கள் கேட்கலாம். முதலில் பாம்பே படத்திலிருந்து பாடல்கள்.

0: இதுவரை இரவின் மடியில் நிகழ்ச்சியில் பாம்பே பாட்ஷா படங்களில் இருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தோம். தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார்.

பத்து நிமிடம். 100.1 மெகாஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் நினைவில் நின்றவை. நிகழ்ச்சியின் முதலில் அன்பேவா படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம்.

நேரம் 1:31 நேர்கள் ரசித்துக் கொண்டிருப்பது 100.1 மெகாஸ் எஃப்எம் கோல்டு அலைவரிசை வழங்கி கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமு படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

செல்வதெங்கே முறை சொல்லும் மாப்பிள்ளை யாருமின்றி செல்வதெங்கே பட்டு பாவாடை எங்கே.

0: இதுவரை நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் இனிய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். இனி தொடர்வது இந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து. அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ரவி கபூர். उत्तर प्रदेश के लखनऊ के अलीगंज इलाके में कल दोपहर आग दुर्घटना में 16 से 25 वर्ष की आयु के अधिकांश छात्र सहित 15 लोगों की मौत हो गई, 6 छात्र घायल हो गए।